0: This is Radio Marxist.
1: 您好。
2: Assalamualaikum. Came to Mauritius.
3: Namaskar.
4: ஸ்ரோத்ரந்தரிக்கு ஹிருதய பூர்வக நமஸ்காரம்.
5: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
6: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।

0: நமஸ்கார்
1: ஸ்ரோதரந்திரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்
2: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்
3: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।

காலை 11 மணி முதல் 12 மணி வரை உங்கள் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல், கொடியுத்தத்தின் சிறந்த தமிழ் பாடல்கள் ஆகியவையெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, முதலில் இதோ பக்தி பாடல்.

0: Kollywood Top 10. Kollywood Top 10 with Sundaram.
1: Kollywood Top 10 சிறந்த தமிழ் பாடல்கள். உங்கள் விருப்பமான பாடல்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். SMS மூலமாக 5718-5677 Kollywood Top 10 சிறந்த தமிழ் பாடல்கள்.
2: Number 10.
3: Album Sync Indie.

0: Number nine.
1: இயக்குனர் சசிவர்க்கத்தில் இந்த திரைப்படத்தில் நடிகர் விஜய் ஆண்டனி நடித்துள்ளார். படத்தின் பெயர் 100

Number eight. நடிகர் ஆர்யா நடித்து வரும் அடுத்த திரைப்படத்தின் பெயர் மிஸ்டர் எக்ஸ். மனு அனந்த் இயக்கத்தில்.

0: Number seven.
1: நடிகர் இளைய தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம். இது படத்தின் பெயர் ஜெயநாயகன்.

0: Number six.
1: படத்தின் சிங்கா இந்த திரைப்படத்தில் நடிகர் கயால் சந்திரன் நடித்துள்ளார்.

0: Number two.
1: இப் ஒப் தமிழா இசையமைப்பில் படத்தின் பெயர் மீச முறுக்கு
2: இரண்டு. சூப்பர்

0: Assalamualaikum.
1: Kimchi Mauritius.
2: Namaskar.
3: Shrotrandariki hrudayapurvaka namaskaram.
4: Ungal anaivarukkum vanakkam.
5: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
4: மொரிஷஸ் வானொலியில் இரவுதோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.

வருடைய அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷ சிவ்வானொலி 219 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் என்எஸ்ஐ பாடல்களும் மற்றும் ஔவையார் மொழிந்த அருள்மொழியும் தொகுத்து வழங்கப்படும். வருடைய அன்பர்களே, இந்த காலத்தில் பல கோயில்களில் தீமிதி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. ஆகையால் உங்களுக்கு அம்மனை போற்றும் சிறப்பு பாடலை தருகின்றேன். ஓம் ஸ்ரீ என தொடங்கும் பாடல்.

வருடைய அன்பர்களே, அம்மன் நமக்கு ஜயம் தருவார். எங்களுக்கு இருக்கின்ற துன்பங்களிலிருந்து எங்களுக்கு நல்நிலையில் நம்மை கொண்டு வர அம்மன் இருக்கின்றார் என நம் நம்பிக்கையாகும்.

அவருடைய அன்பர்களை அடுத்து வருவது ஔவையார் மொழிந்த அருள்மொழி. ஆத்தைச்சூடு என்னும் அரிய நூலில் சனி நீராடு என்றார். அதாவது சனிக்கிழமைதோறும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். ஆகையால் நாம் ஔவையாரின் அருட்சொற்களை பின்பற்றலாம். அடுத்து வருவது இன்னிசை பாடல்கள். வானொலி அன்பர்களே, உங்களுக்கு பிடித்த நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை.

0: வானொலி அன்பர்களே, இளைஞர்களே, இதோ உங்களுக்கு பிடித்த வா செல்லம் என்னும் பாடலை அன்புடன் தருகின்றோம்.
1: I think my heart just skipped a beat. Guess I'm falling in love with you.
2: I need you, baby. I need you.

வானொலி அன்பர்களே, நாம் வழங்கி வந்த இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ரசிகா ரசிகா என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் எனும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marches.
1: நமஸ்காரம்
2: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
3: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபி கா.